உமா உமா உமா பேட் ஜாயே காமோஷ் மேனே ஏக் பூல் கி சுபீர் குமார் கோ அகேலே கானே கா நேவுதா தேக் சுபீர் குமார் கா யே கீத் சிர்ஃப் சுபீர் குமார் கா நஹீ பல்கி சுபீர் குமார் உன்கி பத்னி தோனோ கா ஏக் சப்னா தா ஹமே குஷி ஹே கே உமா தேவி யஹாம் மௌஜூத் ஹே மே உன்ஸே துஜே கானா ஹீ படேகா